0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant Sri Rudra Ganapatha.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணுமா மலரால் வழிபட்டது வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வளக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதி நூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவாய் என்பார் அப்பரடிகள். முகத்திற் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா, முறையோ மறையோதி என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோள் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வளக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 6.

0: எண்டோர்ஸ். மகாதேவா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச தேஜஸ் தஸ்மை வை நமோ நமஹ. டாஸ்லிங் ஸ்பிளெண்டர், கோல்டன் எஃபல்ஜன்ஸ் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா. ஹி இஸ் கோல்டன் இன் காம்ப்ளெக்ஷன். யூ ஹவ் சீன் தட் ஹிரண்யா, ஹிரண்மயா, ருக்மா, ஹேமா, சுவர்ணா இஸ் யூஸ்ட் வெரி ஆஃபன் இன் த தைத்திரிய உபனிஷத், ஈஷாவாசிய உபனிஷத், கேன உபனிஷத், முண்டக உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பஸ்ம ஜாபால உபனிஷத், பிருகத் ஜாபால உபனிஷத், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அண்ட் மனுஸ்மிருதி டூ. ஸோ வேரியஸ் பிளேசஸ் வி ஹவ் சீன் தட் மல்டிபிள் டைம்ஸ். ஒன் கேன் ரெஃபர் மை ஓல்ட் லெக்சர்ஸ். ஸோ ஹீ இஸ் கோல்டன் இன் பர்சனாலிட்டி. ஸோ த டாஸ்லிங் ஸ்பிளண்டர் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் சாம்பர் சிவா. ஸோ தட்ஸ் வை ஒன் ஷுட் ஈஷாவாசிய உபநிஷத் சேஸ் ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்யாபிகிதம் முகம். ஐ வாண்ட் டு சீ தட் டிவைன் பர்சனாலிட்டி மகாதேவா ஃப்ரம் ஹூம் த கோல்டன் எஃபல்ஜன்ஸ் இஸ் கமிங். 15th வர்ஸ் ஆஃப் த ஈஷாவாசிய உபநிஷத் சேஸ் அண்ட் தேவானாமப்பி யோ தேவ ரிஷீனாமப்பி யஸ்த் ரிஷிஹி. ஸோ ஆக்சுவலி இஸ் அ அண்ட் த ரிஷி ஆஃப் ஆல் த ரிஷிஸ் அண்ட் த டெய்டி ஆஃப் ஆல் த டேஸ். ஸோ திஸ் தி தௌசண்ட் நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா இஸ் ஆக்சுவலி த நேம்ஸ் ஆர் க்ளோரிஃபைட் ஆஸ் ஆக்சுவலி ஆஸ் த டெய்டி ஆஃப் ஆல் த டெய்டிஸ் பை உபமன்யு மகர்ஷி. அண்ட் ஹீ சேஸ் த ரிஷி ஆஃப் ஆல் த ரிஷிஸ். யஜ்ஞானாமப்பி யோ யஜ்ஞ, இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்கிரைப்ட் இஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஆல் த சாக்ரிஃபைசஸ். மகாதேவா இஸ் ஆக்சுவலி த கிங் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஆவோ ராஜான மத்வரஸ்ய சிவானாமப்பி யக் சிவா. இட் இஸ் த ஆஸ்பீஷியஸ். இட் இஸ் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ். ருத்ராணாமப்பி யோ ருத்ர பிரபா பிரபவதாமப்பி. பிரபா மீன்ஸ் லைட். இட் இஸ் த லைட் ஆஃப் ஆல் லைட்ஸ். யோகினாமப்பி யோ யோகி. அண்ட் தென் காரணானாம் ச காரணம். இட் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். யதோ லோகாக் சம்பவந்தி ந பவந்தி யதக் புனஹ சர்வ பூதாத்ம பூதஸ்ய ஹரஸ்யாமி த தேஜசஹ அஷ்டோத்தர சஹஸ்ரம் தூ நாம்னா சர்வஸ்ய மே ஸ்ருணு யத் ஸ்ருத்வா மனுஜவ்யாக்ர சர்வான் காமான வாஸ்யசி. அஷ்டோத்தர சஹஸ்ரம், அஷ்ட மீன்ஸ் எயிட், சஹஸ்ரம் அஷ்ட உத்தர சஹஸ்ரம். ஸோ தௌசண்ட் எயிட் தௌசண்ட். ஸோ ஓ கிருஷ்ணா, ஸோ திஸ் ஆக்சுவலி திஸ் சிவசகசிரநாமா விச் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் த லைட் ஆஃப் ஆல் லைட், த ஸ்பிளெண்டர் ஆஃப் ஆல் ஸ்பிளெண்டர்ஸ், எனர்ஜி ஆஃப் ஆல் எனர்ஜிஸ், இந்த ஒன் விச் இஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தி வேதாஸ். ஹியர் தோஸ் தௌசண்ட் எயிட் நேம்ஸ் ஃப்ரம் மை மவுத்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் டி கே ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் வி. ராஜாராம் ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant Sri Rudra Ganapatha.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணுமா மலரால் வழிபட்டது, வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வளக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதிநூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவாய் என்பார் அப்பரடிகள். முகத்திற் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா, முறையோ மறையோதே என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வளக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

டிய லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Vedasara, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Vedasara Shiva Sahasra Nama Stotram Padma Puranantar Gatam Dhyanam. கைலாசாத்ரிநிபம் சசாங்க கலயா ஸ்புரஜடாமண்டலம் நாசாலோகன தத்பரம் த்ரிநயனம் வீராசனாத்யாசிதம் முத்ராடங்க குரங்க ஜானு விலசத் பாஹும் ப்ரசன்னானனம் கக்ஷ்யா பத்த புஜங்கமம் முனிவ்ருதம் வந்தே மகேஷம் பரம் சுத்த ஸ்படிக சங்காஷம் த்ரிநேத்ரம் சேந்துசேகரம் பஞ்சவக்த்ரம் மஹாபாஹும் தசபாஹு சமன்விதம் பஸ்மோத்தூளித சர்வாங்கம் நாகாபரண பூஷிதம் பரிபூர்ணம் பரானந்தம் பரம் ஜோதிஃ பராத் பரம் பராசக்த்யா ஸ்ரீயா சார்த்தம் பரமானந்த விக்ரஹம் சூரியகோடி பிரதீகாஷம் சந்திரகோடி சுஷீதலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Madhyandina Shaka, Adhyayam 6.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹசிரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.